0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் சுஞ்சிரே வேர் குவாரோ
0: பியும் சுஞ்சிரே வேர் குவாரோ
1: பிமாரமே பாச்சோ
0: பிமாரமே பாச்சோ
2: யுவான் லங் யுபிரோ டெல்லா